ராம் த மூவி சிச்சோரே. சுஷாந்த் சிங் ராஜ்புட் அண்ட் ஷ்ரத்தா கபூர் லிட்டோல் நடிச்சா ஈ சூப்பர் ஹிட் மூவிக்கு மியூசிக் அயத்தை பிரீத்தம் அந்தச்சுகா அஜய் சிங் ஆல்பிச்சா ஈ சூப்பர் ஹிட் சாங் லிரிக்ஸ் அயத்தை அமிதாப் பட்டாச்சாரிய அந்தச்சாரண்டி. மரி வீளந்த காம்பினேஷன்ல வச்சா ஈ சூப்பர் ஹிட் சாங் மீ கோசம் ப்ளே చేసబోతున్నాం. ఎంజాయ్.